0: सुनो 91.7 FM
1: Qatar's favorite radio station.
0: ஏவர்க்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணாஷம்சங்கள்.

0: brought to you by Parthas Barva Village. குடும்பங்களுடையும் கூட்டுகாருடையும் ஓணம் இத்தவன கத்தரில் Parthas Rupam.
1: Parthas, one-stop shop for family.

0: सुनो 91.7 FM
1: Qatar's favorite radio station.
0: ஏவர்க்கும் ஹிருதயம் நிறைந்த ஓணாஷம்சங்கள்.
2: Matinee Classics.
3: Matinee Classics.

0: சுனப்புனோடம் சீசன் 8 கேட்டு கேட்டு கேட்டோடம்
1: Brought to you by Safari World-class shopping experience Doha, Qatar and
0: Malabar Gold and Diamonds The responsible jeweler Malabar Gold and Diamonds il ninnulla oro jewelry piecesum ethically sourced aanu adodappam Malabar promise nalguna complete transparency

0: சுனப்புனோடம் சீசன் 8 கேட்டு கேட்டு கேட்டோடம்
1: Brought to you by Safari, world-class shopping experience, Doha, Qatar, and
0: Malabar Gold and Diamonds, the responsible jeweler. Malabar Gold and Diamonds il ninnulla oro jewelry piece kalum ethically sourced aanu. Adodappam Malabar Promise nalguna complete transparency.

0: சுனப்புனோணம் சீசன் 8 கேட்டு கேட்டு கேட்டோணம்.
1: Brought to you by Safari, world-class shopping experience, Doha, Qatar, and
0: Malabar Gold and Diamonds, the responsible jeweler. Malabar Gold and Diamonds il ninnulla oro jewelry piece-kalum ethically sourced aanu. Adodoppam Malabar promise nalguna complete transparency-um. Matinee Mashable, inna Lal Eaton Special.

0: सुनो 91.7 FM
1: Qatar's favorite radio station.
0: ஏவருக்கும் ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாஷம்சங்கள்.